0: இந்திய தீவுகள் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது. அதில் முதன்மை விஞ்ஞானியாக வந்து 2008 ஜனவரியிலிருந்து நான் இந்த தீவுகளில் இருக்கிற வேளாண் காடுகள் மற்றும் வனம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் அப்புறம் இயற்கை விவசாயம் இதில் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு மாடல் ஒருங்கிணைந்த பண்ணையும் வந்து எங்களுடைய நிலையத்தில் வந்து நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போனோம்னா விவசாயத்தில் வந்து அவங்க எப்படி மேன்மேலும் வந்து பொருளாதாரம் வந்து அதிகப்படுத்தலாம், அதோட உற்பத்தி வந்து அந்த கொஞ்சோண்டு இடத்துல வந்து எவ்வளோ உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்காக ஒரு விவசாய மேம்பாட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்ருக்கோம் சார்.
1: சார், நமது நாடு வந்து வேளாண்மை நாடு, விவசாய நாடு. நமது மக்கள் வந்து விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. காலம் காலமாக நம்ம ஒரு பாரம்பரியமாக ஒரு விவசாயம் பண்ணிட்டு வந்தோம். சில காரணங்களால் அந்த விவசாயம் வந்து கொஞ்சம் மாற்றப்பட்டு ரசாயன உரங்களுக்கும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் போச்சு. ஆனால் மீண்டும் நம்ம வந்து இந்த இயற்கையான முறை, அதாவது பாரம்பரிய முறைப்படி விவசாயம் பண்ண வேணும் அப்படின்னு அரசு இது முன்னெடுத்து வருகிறது. இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்ன சார், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்ல சொன்னீங்க.
0: இல்லை, நீங்கள் சொன்ன மொதல் வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய இந்திய மக்கள் தொகை வந்து 40 கோடி இருந்ததப்பவும் அதே நிலப்பரப்பு தான் இருந்தது, அதே விவசாய நிலப்பரப்பு தான் இருந்தது. இப்போ வந்து 144 கோடி அதிகமான மக்கள் தொகை இருக்குது, அப்போவும் அதே நிலப்பரப்பு தான் இருக்குது. அப்போ நம்ம மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் நிலத்தில் தான் வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டு வராங்க. நெல்லாகட்டும், கோதுமை ஆகட்டும், இல்லை எண்ணெய் வித்துக்கள் ஆகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், இதெல்லாம் அந்த கொஞ்சம் இருக்கிற நிலத்தில் தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். அப்போது இதில் வந்து உணவு உற்பத்தியை வந்து தன்னிறைவு பெறுற மாதிரி வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை வந்து பண்ணிகிட்ருக்கு. அப்போது இதெல்லாம் பண்ணும்போது வந்து குறைந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பயிர், உதாரணத்துக்கு சொல்லணுன்னா குறுகிய கால பயிர்கள், நெல்லில் வந்து காலம் கொஞ்சமான காலங்கள்லேயே அதிக மகசூல் தர்றது, அதே மாதிரி கோதுமையில் அதிக விவசாயம் மகசூல் தர்றது, இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய ரகங்களை வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தோட நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து மக்களுக்காக கொண்டு போய் அதை

வந்து உற்பத்தி திறனை தன்னிறைவு அடையிற செய்கிற அளவுக்கு இப்போ நம்ம இருக்கோம். இப்போ ரெண்டாவது நீங்கள் கேட்டது வந்து அந்த காலங்களில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆகட்டும், இந்த வேதிப்பொருளாகட்டும், இல்லாட்டி பூச்சிக்கொல்லிகள் ஆகட்டும், அது அதிகமாக வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம விவசாயிகள் வந்து அதிக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது. பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவுகள் வந்து எவ்வளவு தேவையான அளவு உரம் போடணும், எவ்வளவு வந்து பூச்சி மருந்து, பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை வந்து மக்களுக்காக கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து இருந்ததுனால உடல் பிரச்சனைகள் வரும், இயற்கையான மண்ணோட பிரச்சனை வரும், இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்திய அரசாங்கமாகட்டும் இல்லாட்டி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமாகட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமும் இயற்கை விவசாயம், அதாவது இயற்கை இடுபொருள் பொருள்களை வந்து கொண்டு நம்ம விவசாயத்தில் வந்து உற்பத்தியை வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக வந்து நம்ம வந்து மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறோம், நீரோட வளத்தை பாதுகா

0: ன்றதுக்காக தான் இந்த இந்திய அரசாங்கமாகட்டும் இல்லாட்டி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமாகட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமும் இயற்கை விவசாயம் அப்புறம் அதாவது இயற்கை இடுபொருள்களை வந்து கொண்டு நம்ம விவசாயத்தில் வந்து உற்பத்தியை வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் மூலமாக வந்து நம்ம வந்து மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறோம், நீரோட வளத்தை பாதுகாக்கிறோம், ப்ளஸ் நம்ம மக்களோட உடலையும் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல உணவுப் பொருள் கொடுத்து வேதி நச்சு பொருட்கள் இல்லாத ஒரு உணவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆராய்ச்சிகள் காலங்காலமாக வந்துட்டுருக்கு. அதை வந்து இப்போ வந்து முன்னெடுத்து பண்ணுறோம் அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து உரப்பற்றாக்குறை, பூச்சிக்கொல்லி பற்றாக்குறை அப்படின்னு நிறைய காலநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகள் நமக்கான விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறதுல இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி செஞ்சு மண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் அந்த சத்து கிடைச்சதுனால தான் செடிகள் நல்லா வளரும், அது நல்லா வளர்ந்தால் தான் நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி அதிகமாகும் அப்படின்றது ஒரு முறையாக இப்போ இருக்குங்க.
1: கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஆனால் வந்து என்னென்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரசாயன உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இதனால் எல்லாருக்குமே மண்ணுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது என்பது உண்மை. இதுக்கு மாற்றாக என்ன சார் செய்யலாம்? ஏன்னா உணவு இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது, உணவு தேவையும் பெருகிக்கிட்டே போகுது. இன்றைக்கி உள்ள இளைஞர்களும் சரி அதிகமான விவசாயத்தில் நாட்டம் கொள்வதில்லை. இதற்கு மாற்று என்ன சார்?
0: இது மாற்று அப்படின்றது அப்படி சொல்கிறத விட எந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னா ஒரு குறைந்த இடத்துல விவசாய இடத்துல அதிகமான லாபம் வந்து கிடைக்கும். அந்த லாபம் கிடைச்சதுனா தான் ஒரு தொழிலோட வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ விவசாயத்தை ஒரு தொழிலாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு போடுற முதலீடுக்கு தகுந்த பணம் நமக்கு திரும்ப வரணும், ஒரு பணமாகவோ இல்லை பொருளாகவோ வரணுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே வந்து தென்னை மரம் நிறைய இருக்குது. தென்னை மரம் தான் வந்து ஒரு தோட்டப்பயிரில் வந்து மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்குற ஒரு மரமாக இருக்குது. அப்போ அந்த தென்னை மரத்தை நட்டாச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இல்லை கீழே வந்து நம்ம அந்தமான் நிக்கோபாரில் வந்து அந்த தென்னை மரம் மட்டும்தான், அதுக்கு கீழே வந்து வேறு எதையும் நாங்கள் பயிர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்து வேறு என்ன பயிர்கள்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து உற்பத்தி அதிகமாகும் அப்படின்றத நம்ம யோசிக்கணுங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதோட ஒரு பகுதி தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து அந்த முயற்சினால் என்னென்ன பயிர்களை வந்து நம்ம நடும்போது வருஷம் முழுசும் வந்து நமக்கு வந்து ஒரு தொழிலும் அங்கே கிடைக்கணும், அந்த வருஷம் முழுவதுமாக வந்து அந்த நிலத்திலிருந்து நமக்கு ஒரு உற்பத்தியும் வரணுங்க. இதுதான் வந்து அதோட அடிப்படையே, ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட அடிப்படையே.
1: இதற்குள்ள வந்து என்னென்ன ஊடுபயிரா அங்கே பண்ணலாம் சார்? அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை முறைனா என்னென்ன அங்கே இருக்கணும்? ஆடு இருக்கணுமா, மாடு இருக்கணுமா, கோழி இருக்கணுமா, இதை தவிர வேறு என்னென்ன இருக்கணும்?
0: இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் நம்ம சொல்லிடுறோம். அப்போது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே மோடிபுரமில் வந்து ஐஐஎஃப்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதுவும் ஐசிஆரோட ஒரு நிறுவனம் தான். அவங்க வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களை வந்து ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தலான்னு கொண்டு போகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு ஒரு ஒத்து வர்ற மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கு கீழே இருக்கிற நம்ம தீவு வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வந்து ஒரு ஏக்கர் மாடல் வந்து தாழ்வான நிலப்பகுதிகளுக்கு ஒரு ஏக்கர் மாடலு, மேடான வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் தென்னை மரம் அங்கே இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற மாடலை வந்து உருவாக்கியிருக்கிறோம். அது வந்து ஒரு மாடல், அந்த மாடலை வந்து அப்படியே வந்து அதோட பொருளாதாரம் எவ்வளவு வருது, எவ்வளவு உற்பத்தி வருது அப்படின்ற எல்லா கணக்கு வழக்குகளையும் எடுத்து அதை வந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற விவசாயிகளை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல்டு டே வச்சு அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து இதை வந்து பாருங்க, இதை பார்த்து நீங்களும் வந்து பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பம் மூலம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி இருக்கும், இங்கே எந்த மாதிரி வந்து பண்ணால் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் அந்தமான் நிக்கோபாரில் பொறுத்த வரைக்கும் தென்னையும் ஸ்பைசஸையும் வச்சு தான் வந்து இங்கே நம்ம பண்ணோன்னா நல்லா வருதுங்க. தென்னை மரத்துக்கு இடையில வந்து தால்ச்சினி, லவங்கு, அப்புறமா வந்து நட்மெக்கு, மிளகு, இதை வந்து ஸ்பைசஸ், கோகனட்டு. இப்போ இந்த கோகனட்டுக்கு இடையில நம்ம வந்து கிளவை நடுறோம், மற்ற லவங்கு மரத்தை நடுறோம், அப்புறம் வந்து நட்மெக்கை நடுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு கீழே வந்து ஒரு 4-5 தூறு மிளகு

செடி நடுறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு கீழே வந்து இருக்கிற இடத்த வந்து சமன் செஞ்சு, அந்த சமன் செஞ்ச இடத்துல வந்து இஞ்சி மஞ்சள் இந்த மாதிரி வாசனை பொருளையும் நம்ம வந்து பயிர் பண்ணலாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணதில் இது எல்லாம் விட இன்னமும் வந்து கிழங்கு வகைகளும் வந்து நாங்கள் வந்து சேனக்கிழங்கு, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து சிறுகிழங்கு, குனியா கிழங்குன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் எந்த ரகம் வந்து நிழலை தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெளிவு பண்ணி அதுக்கும் வந்து இந்தந்த ரகங்கள்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து பயிர் பண்ணியிருக்கோம். இது வந்து பயிர்களான ஒரு இது. அப்புறம் நாங்கள் கரும்பு வளர்க்குறது, இது வந்து ஒரு ஒரு ஒரு பகுதியான பயிர் பண்ணுற முறைங்க. அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிழல் தாங்கி வளரக்கூடிய காய்கறிகள், கொடி வகைகள் இதெல்லாம் கூட நாங்கள் போட்டு நல்லபடியாக வந்ததை வந்து பார்த்துருக்கோம். இது போக வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம ஒரு பண்ணைக்குட்டை வந்து கண்டிப்பாக வேணுங்க. தண்ணி வந்து ஏன்னா நம்ம அந்தமான் நிக்கோபாரை வந்து பொறுத்த வரைக்கும் மழை நீரை வந்து சேகரித்து வச்சோம்னா தான் அந்த ஒரு 4 மாதத்துக்கு வந்து நம்ம செடிகளுக்கு பயிர் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு, உயிர் தண்ணி கொடுக்கறதுக்காவது அது பயன்படும். அப்போ இந்த பண்ணைக்குட்டையை வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம பண்ணி வைக்கும்போது அதில் வந்து மீனை வளர்க்கலாங்க. அப்போ வந்து இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு வருமானம் வரும் நமக்கு. அப்போ அந்த மீனுக்கான தீவனம் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா நேரடியாக அதுக்கு தீவனமும் போடலாம், இல்லை அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோழிக்கான ஒரு வளர்க்குறதுக்கான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோழிக்கு போடுற தீவனம், அந்த கோழியோட கழிவுகள் இது வந்து அந்த மீன் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இது வந்து இன்னொரு காம்போனன்ட்டு. அப்போது இது மாதிரி வந்து நம்ம ஆடு வளர்க்கலாம். ஆடு வளர்க்குறோம் அப்படின்றது வந்து அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஆடு வந்து ஒரு லாபகரமான தொழில் இங்கே. அப்போ வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு தீவனம் தேவைப்படும். அப்போ மர தீவன பயிர்களை வந்து இந்த வேலி ஓரம் வந்து நம்ம வளர்க்குறோம், இல்லை வந்து எங்கே வந்து நெருக்கமாக வந்து இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இந்த தீவன மரங்களை வந்து நட்டு விடும்போது வருஷம் முழுவதுமே வந்து நமக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படாது அந்த ஆடுக்கு போடுறதுக்கு. அப்போ அந்த ஆடோட கழிவுகள் வந்து நம்ம செடிகளுக்கு திரும்ப உரமாக வந்து பயன்படுத்தலாம். இது ஒரு பக்கம் பண்ணுறோம். இங்கே வந்து என்னென்னா இதே வந்து நம்ம வடக்கு அந்தமான் இல்லாட்டி இந்த நம்ம நார்த்தன் மிடில் அந்தமான் சொல்கிறோம் இல்லைங்களா, ரங்கத்து மாயாபந்தர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பன்னி வளர்க்குறதும் வந்து ஒரு நல்ல வருமானமான தொழிலாக தான் இருக்குது. இங்கேயும் நம்ம சவுத் அந்தமான்லேயும் வந்து வளர்க்குறாங்க. அப்போ பன்னியும் இந்த இதோட வந்து நம்ம சேர்த்தும் போது இந்த கிழங்குகளை வந்து பன்னிக்கு தரலாம். அப்போ பன்னியோட வேஸ்ட்டு திரும்ப நமக்கு வந்து செடிகளுக்கு உரமாகும். இது ஒரு பக்கம். அப்போது இது போக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோலாவோட வளர்ப்பையும் இதில் வந்து ஆட் பண்ணி விடுறோம். அப்போ அசோலா வந்து ஒரு நீரில் வளரக்கூடிய ஒரு பாசி, அது அதை நம்ம வளர்க்கும்போது வந்து கோழிகளுக்கு தீவனமாகவும் ஆடுகளுக்கு தீவனமாகவும் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது செடிகளுக்கு வந்து ஒரு நல்ல வளம் தரக்கூடிய ஒரு உரமாகவும் அது பயன்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய காம்போனண்ட்டை ஒரே இடத்துல நம்ம வச்சு வளர்த்து அந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டில் இருந்து வர அவுட்கம்மையும் எடுத்து அடுத்த ஒரு கிராப்புக்கோ இல்லை வந்து அனிமல்க்கோ இன்புட்டாக நம்ம தந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுழற்சி, இப்போ இந்த சுழற்சியாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது வந்து வருஷம் முழுவதும் வேலையும் நமக்கு கிடைச்சிரும், வருஷம் முழுவதும் நமக்கு அந்த ஒரு சின்ன தோட்டத்திலிருந்து நமக்கு வந்து வருமானமும் கிடைக்குங்க. இது வந்து ஒரு மாடல். இன்னும் வந்து நம்ம தாழ்வான பகுதிகளுக்கு இப்போ நெல் போடுறாங்க, மழை தண்ணி வந்து நிறைய தேங்குற இடம், இல்லை கடல் தண்ணி வந்து அடித்து அந்த இடம் வந்து இப்போ பயிர் பண்ண முடியாத இடமா இருக்குது அப்படின்றதுக்கு வந்து அகலப்பாத்தி மற்றும் குழி முறை ஒன்று ஒரு மெத்தடு வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு முறை ஒரு ஒரு பயிர் செய்யும் ஒருங்கிணைந்த பண்ணையும் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகலப்பாத்தி ப்ராட் பெட்டு பர்றோம் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து கடந்த வந்து 20 வருஷமாக வந்து இது வந்து மக்கள் இடையில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெக்னாலஜி. அப்போ இந்த ப்ராட் பெட் பர்றோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்றோ அப்படின்னா குழி, ப்ராட் பெட் அப்படின்னா ஒரு அகலப்பாத்தி. இந்த அகலப்பாத்திக்கு மேல வந்து நம்ம காய்கறிகளை வளர்த்துக்கலாம். அப்போ ஃபர்ரோ அப்படின்ற அந்த குழியில் என்ன பண்றோம்னா தண்ணி தேங்கும், மழை தண்ணி தேங்குது இல்லாட்டி கடல் தண்ணி ஏதோ ஒரு தண்ணி தேங்கும், அந்த தண்ணியில வந்து நம்ம நெல்லும் வளர்க்கலாம் மீனும் வளர்க்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த இடம் வந்து பயனுள்ள இடமா வந்து மாற்றத்துக்கு வந்து ஒரு அமைப்பாக அமைதுங்க. இது போக வந்து இந்த வரப்பில் வந்து நம்ம வந்து தீவனத்துக்கான புல்லையோ இல்லை தீவனத்துக்கான மரமோ வளர்த்து, ஏன்னா நம்ம அங்கே தான் நெல் போடுறோம் இல்லைங்களா, அப்போ நெல் போடுற இடத்துல கிடைக்கிற அந்த வைக்கோலை எடுத்து நம்ம மாடு வளர்த்தோம்னா மாடிலிருந்து நமக்கு வரும் ஒரு வருமானம் வரும், பால் கறந்து விற்றோம்னா. அப்போ இந்த மாடில் இருக்கிற கழிவுகள், சாணி இல்லை மாட்டு கோமியம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பயிர்களுக்கு நம்ம திரும்ப பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு மாடல்.

0: வந்து இன்னொரு மாடல் மக்களோட தேவைக்காக இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க.
1: சார், இப்போ வந்து அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மேடு பள்ளங்கள் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது. அந்த பகுதியில் வந்து மக்கள் தென்னையும் பாக்கு மரத்தையும் அதிகமாக விரும்பி பயிரிடுறாங்க. ஆனால் இதுக்கு இடையில் ஈடு பயிராக என்ன சார் போடலாம்? நீங்கள் தென்னையை ஈடு பயிருக்கு வந்து நிறைய அந்த ஸ்பைசஸ்லாம் போடலான்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நிர்வாகம் கூட அந்த ஸ்பைசஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இந்த பாக்கு மரங்களுக்கு இடையே என்ன ஈடு பயிர் செய்யலாம் சார்?
0: சார், அதாவது மிளகுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து சொல்லியிருக்கிறதே வந்து அகத்தியும் பாக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஊரில் வந்து நடுற இப்போ அந்தமான் நிக்கோபாரில் நடுற அந்த பாக்கு மரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு 10 அடி 20 அடி வளர்ந்த பாக்கு மரத்துக்கு கீழே வந்து ஒரு 4-5 தூரு மிளகு நடலாங்க. இது வந்து ஸ்பைசஸ். அப்போ வந்து ஒரு 4 மரத்துக்கு இடையில ஒரு தால்ச்சீனி நடலாம், லவங்க பட்டையை நடலாம். அதில் அதை மரத்தை சுற்றி இருக்கிற அந்த பிளான்டேஷனை சுற்றி நம்ம வந்து அந்த தால்ச்சீனி அந்த லவங்க பட்டையை நடும்போது வந்து அது வந்து ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து பட்டையை வந்து எடுத்து அதையும் வந்து நம்ம விற்பனை பண்ணலாம். இது வந்து ஒரு முறை. இதுக்கு இடையில வந்து பாக்குக்கு இடையில வந்து நம்ம இந்த சேனக்கிழங்கு இல்லை சிறுகிழங்குங்க இதெல்லாம் கூட நடலாங்க. இங்கே என்னென்னா இதெல்லாம் வந்து மேலாண்மை செய்கிறது வந்து குறைஞ்சது தான், நம்ம ஆள் அதிகமாக தேவைப்படாது. அப்போ வந்து ஒரு 6 மாதம் வந்து நம்ம இதை வளர்த்துட்டோம் அப்படின்னா விற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த குறைஞ்ச இடத்துல வந்து பாக்கு தோட்டத்தில் வந்து அதிக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இது போக கொடி வகைகள்லாம் நடலாம், பூசணி கொடி இல்லாட்டி வந்து சொரக்காய், அப்புறம் வந்து பாகக்காய், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து மச்சான் மாதிரி போட்டு ஒரு பந்தல் போட்டு பந்தல் காய்கறிகளை வந்து வளர்க்குறதுக்கான வாய்ப்பும் இங்கே நல்லா இருக்குங்க. இது வந்து நல்லாவும் வருதுங்க. இது ஒரு முறைங்க.
1: சார், இப்போ வந்து நில அமைப்பு வந்து ஏன்னா நான் உங்களோட மேடு பள்ளம் நிறைந்த பகுதியாக இருக்குது, மழை பெஞ்சா உடனே தண்ணி கடலுக்கு போயிடுது, இதுக்கு மேலாண்மை என்ன தர பண்ணலாம்?
0: அதாவதுங்க இதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து நிறைய புல்லுங்களை நடலாம். மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு வரப்பு வந்து முதல்ல போடணுங்க. குறுக்கு வரப்பு போடணும், நேராக வந்து பள்ளத்துக்கு நேராகவே போடக்கூடாது. குறுக்கு வரப்பு போட்டு அந்த வரப்பு மேலே பில்லு நடலாங்க. அதுக்கப்புறம் வந்து குழி எடுக்கலாம், அந்த ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க, கான்டூர் ட்ரென்ச்சுன்னு சொல்லிட்டு. அது எந்த பக்கம் வந்து ஸ்லோப் இது பள்ளம் அதிகமாக இருக்கோ அதுக்கு எதுத்தாப்படி நம்ம வந்து ஒரு ஆழமான ஒரு குழியை தோண்டி அது மேடு அமைச்சு அந்த மேடு மேலே நம்ம வந்து பில்லை நடும்போது வந்து மண் அரிச்சிட்டு போயிடாது. ஏன்னா இப்போ நான் வந்து பல இடங்களில் வந்து பார்த்துருக்கேன், அந்தமான் நிக்கோபாரில் மழை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து மழை தண்ணியெல்லாம் ஒரு அப்படியே மஞ்சள் கலரில் தான் ஓடுது, எல்லாம் மண்ணோட கலந்து. இது வந்து நீங்கள் சொல்கிறது சரிதான். இதுக்கான தடுப்பு முறைகளும் தடுப்புக்கான தொழில்நுட்பங்களும் நிறைய இருக்குது. நிறைய நாங்களும் வந்து பண்ணி தந்திருக்கோம், நிறைய சொல்லி தந்திருக்கோம். இதோட டெமான்ஸ்ட்ரேஷனும் வந்து நம்ம இந்த பாத்து பஸ்தியில் இருக்கிற எங்கள் நிறுவனத்துக்குள்ளே எங்கள் நிறுவனத்தோட ஃபார்மில் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்கோம். அது மக்கள் பார்த்து பயன்பட்டுருக்கலாம் அப்படின்றது ஒரு இந்த நேரத்தில் வந்து நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேங்க.
1: இவை தவிர நீங்கள் சார்ந்த துறை, உங்களுடைய முக்கியமான துறை அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இதில் என்னென்ன சார் விவசாயிகளுக்கு பயன்பெற முடியும்?
0: சார், இப்போ வந்து இங்கே வந்து நான் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா வேளாண் காடுகள் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து தென்னை மரத்துக்கு இடையில நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து தனியாக வந்து ஒரு வேளாண் காடு அமைச்சு இப்போ வந்து தடிமரம் உருவாக்குறதாகட்டும் இல்லை பிளைவுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லாட்டி பிசின் எடுக்கிற இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பென்சில் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியுமே இங்கே கிடையாது, எந்த ஒரு தொழிற்சாலைகளுமே இங்கே கிடையாது. அப்போது ஒரு விவசாயி வந்து தனியாக போய் நீ வந்து இங்கே நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மரப்பயிர்களை நடுங்க, அந்த மரப்பயிர்களை நட்டு நீங்கள் பயன்பட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஏற்றுக்கிறதுக்கான மனநிலையும் இல்லை, நிலமும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பல பயன் தரக்கூடிய மரங்கள், உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டு தேவைக்கு வந்து எரிபொருள் தேவைப்படும், கால்நடைகளுக்கு தீவனம் தேவைப்படும், அப்போ அந்த மரத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் பழம் வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாம், மருத்துவ மரங்களை நடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த கொடி வகைகள்லாம் நம்ம நடும்போது அதுக்கு வந்து அந்த பந்தல் போடுறதுக்கு வந்து குச்சிங்க தேவைப்படும், அதுக்கெல்லாம் நம்ம காட்டுக்கு தான் போகணும். இங்கே இருக்கிற 87% வனமும் வந்து வனத்துறைக்கு சொந்தமானது. நம்ம போய் அங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா விவசாயிகள் திரும்பவும் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணும். அப்போ அவங்களுக்கு தேவையான மரக்குச்சிகளையும் மரக்கட்டைகளையும் தயாரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எப்படி இங்கே அமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தொழில்நுட்பங்களை வந்து ஒரு இங்கே வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதே தென்னை மரங்களை சார்ந்த வேளாண் காடுகள் தான் இங்கே வந்து தென்னை மரங்கள் பாக்கு மரங்களை சார்ந்த வேளாண் காடுகள் எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா பல பயன் தர மரங்களை நம்ம வந்து ஊடு பயிராக வளர்த்து அதில் இருந்து பயன்களை எடுத்துக்கிறது தான் வந்து இங்கே வந்து லாபகரமான ஒரு தொழிலுங்க.
1: சார், இப்போ வந்து விலை உயர்ந்த மரங்களாகிய சந்தன

0: இருக்குது, செம்மரக்கட்டைகள், இதெல்லாம் இங்கே பயிரிட முடியுமா? இதற்காக அனுமதி கிடைக்குமா மக்கள் பயன்படுத்துவதற்கு?
1: இங்கே வந்து சந்தன மரம் வந்து வளரும் நல்லா. ஆனால் வந்து சந்தன மரத்தோட ஒரு கேரக்டர் என்னென்னா அது ஒரு ஒட்டுண்ணிங்க, பார்சியல் பேராசைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை இங்கே நம்ம வளர்க்குறோம், வளர்த்து அதை எங்கே விற்கிறோம் அப்படின்னா அதுக்கான வரைமுறைகள் வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு இன்னும் இல்லை. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த பகுதிகளில் வந்து மரத்தை வந்து விவசாயிகள் சந்தன மரமாகட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சந்தனமாகட்டும் அதெல்லாம் வந்து வளர்க்கலாம். அகர்வுட்டு இது எல்லாமே வந்து இங்கே வளர்க்கலாம், எல்லா மரமும் நல்லா வளரும். ஆனால் வந்து அதுக்கான லாபம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்வி தான் அது. அப்போது நம்ம வந்து இங்கே என்ன மரம் இருக்குது, இங்கே உதாரணத்துக்கு படாக்கு மரம் நல்லா வளருது, படாக்கு மரம் நல்லா வளருது. அப்போ படாக்கு மரத்தை வந்து நல்லா வளர்த்து அந்த படாக்குக்கு கீழே வந்து நம்ம வந்து ஊடு பயிர்கள் எப்படிலாம் போடலாம் அப்படின்ற வரைமுறைகளையும் வந்து நாங்கள் இங்கே வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம அந்தமான் நிக்கோபாரில் இந்த மாதிரி படாக்கு மரங்களை வளர்த்து அதுக்கு உள்ளே வந்து ஊடு பயிர்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த தொழில்நுட்பத்தையும் உருவாக்கியிருக்கோம். அந்த தொழில்நுட்பத்தின்படி என்ன அப்படின்னா ஒரு 4 வருஷம் வரைக்கும் செடி நட்ட 4 வருஷம் வரைக்கும் ஊடு பயிராக வந்து நிறைய காய்கறிகளை வந்து வளர்க்கலாம். தொடர்ந்து நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய காய்கறிகள், நமக்கு உற்பத்தி தரக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வளர்த்து அதிலிருந்து மண்ணையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம். ஏன்னா இந்த படாக்கு மரத்தில் இருக்கிற இலை வந்து தலைச்சத்து வந்து சொல்லும் பார்த்தீங்களா, நைட்ரஜன் கண்டென்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இந்த தலைச்சத்து வந்து அதிகமாக இருக்கிற ஒரு தாவரம் தான். இதுவுமே வந்து ஃபேபேசிய தாவர குடும்பத்தை சார்ந்ததுன்றதுனால அதிலிருந்து வர்றதும் நமக்கு வந்து ஒரு நல்ல மண்ணோட செழிப்பையும் அதிகப்படுத்தும். 40-50 வருஷம் நம்ம அந்த மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபகரமான ஒரு வுட்டும் நமக்கு கிடைக்கும், ஒரு மரக்கட்டையும் கிடைக்கும். நமக்கு தேவையான சேரு, டேபிளு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான நமக்கு சொந்த தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க.
0: ரொம்ப அருமையாக கருத்துக்களை சொன்னீங்க சார். அந்தமான் விவசாயிகள் வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் தென்னையை நிறைய பயிரிட்டு இருந்தாங்க, இப்போ பாக்கு மேல தான் மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏன்னா இங்கே அந்த மாதிரி வந்து பாக்கு நல்ல விலை இருக்கு அப்படிங்கிறனால மற்ற காய்கறிகளையோ மற்ற நெல் பயிரிட்டுவதையோ உணவுப் பொருட்கள் தானியங்கள் பயிரிட்டுவதையோ எல்லாம் மக்களும் குறைச்சிட்டு பாக்கு மேல அதிகமான இன்ட்ரெஸ்ட் காண்பிக்கிறாங்க. அதனால் சம நிலத்தில் கூட பாக்க தான் பயிரிடுறாங்க இன்னைக்கு உள்ள விவசாயிகள். சார், விவசாயிகளுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் அவங்களுக்கு லாபகரமாக என்ன இருக்குது அப்படின்றது அவங்க முடிவு பண்ணுறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க வளர்க்குறதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது தொழில்நுட்பமாக வந்து. இப்போ வந்து நாங்கள் நடுற பாக்கு வந்து எங்களுக்கு வந்து அதிக மகசூல் தரல, இந்த பாக்குக்கு இடையில் எந்த மாதிரி வந்து வடிவமைப்பு பண்ணோம்னா மண்ணரிப்பை தடுக்கும், இந்த பாக்குக்கு இடையில் என்ன மாதிரி தாவரங்களை வந்து நம்ம வந்து பயிரிடும்போது எங்களுக்கு வந்து அதிகமான உற்பத்தி கிடைக்கும், இப்படி வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். பட் இதை நீங்கள் வளர்க்காதீங்க, இதை தான் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது எல்லாமே பாலிசி இஷ்யூ. அது வந்து நம்ம சொல்கிறத விட இந்திய அரசாங்கம் வந்து அவங்கள ஒரு முடிவெடுத்து சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம தனிப்பட்ட கருத்தை இங்கே பதிவு பண்றது அது அவங்கவுங்களுடைய விவசாயிகளோட சொந்த
0: பயிர்களுக்கெல்லாம் தென்னைக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மற்ற இந்த ஸ்பைசஸ் நறுமணப் பொருட்கள் பயிரிடுவதற்கெல்லாம் நிறைய மானியம் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல.
1: பாக்கு தென்னை ஆராய்ச்சிக்குனே வந்து இந்திய வேளாண் கழகத்தில் வந்து ஒரு சிபிசிஆர் என்ன சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு கேரளாவில் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாக்குக்குன்னு வந்து ஒரு ரிசர்ச்டேஷன் ஆந்திராவில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பகுதியில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் எது நல்லா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து நிறைய ரகங்களை வந்து இங்கே நம்ம அந்தமான் விவசாயிகளும் வந்து பாக்குலேயும் நல்ல நல்ல ரகங்களை கொண்டு வந்து இங்கே வளர்த்து அதுலேயும் உற்பத்தி அதிகம் பண்ணி அவங்க நல்ல பொருளாதாரம் ஈட்டுறாங்க இங்கே. இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லலாங்க.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்களுடைய கருத்துக்கள் மூலம் நமது விவசாய பெருமக்களும் வேளாண் பெருமக்களும் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கான ஒரு கருத்தை வந்து கொண்டு போனதுக்கு வந்து உங்களுக்கு ஏஐயா இருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி
2: நேர்களே. வேளாண் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணை முறை மற்றும் இயற்கை விவசாயம் வேளாண்மை குறித்த தகவல்களை மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சக அறிவிப்பாளர் மு வரதராஜன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.